0: தபாய் சுந்தகனும் சார், கிப்ஸ் எஃப்எம் 98.3 MHz, your companion.
1: கிப்ஸ் டைம் செக்.
2: अहिले बिहानको 9 बजेको छ।
3: Keeps you cool.
4: Keeps you alive.
5: Keeps you entertained. Keeps 98.3 FM, your companion, your companion, your companion.
6: Chemical X.
7: On Keeps 98.3.
8: Fog at 98.3.
6: Chemical X.
7: Enjoy. X.